0: ஒருத்தர் போடுறோம் பத்து செலவு
1: Hola, pero ¿quién es autorizado por llegar con revisión de rajes sin ingresar a piso?